தஜ்ஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கிடு தத்தஜம் தகஜம் தகனம் தகதம் தத்து தங்கிடு தக்கிருக்கிடு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததல தத்தினி ததினி தஜ்ஜனு தக்கிட தரித தனத தனுத திமித்த